0: முதலையும் பூமி புதுஸ்தானத்தாலே கொலாரி போட்டு சசுத்து பசு போட்டு சர்க்கார பார்த்து சதஸ்ய ரகம்சன் தாக்கி விவாக்கார நித்த சர்க்காரி சதஸ்ய சச்ச பிரதிநிவாரி கேட்டா யாக்கு வர்த்தமான அவஸ்தா பாரு சிஐஎன் சுத்த குறாகவே பஜ்ரத பிரமுக் ஜிலா அதிகாரி பிரேந்திர நிலோகாலே பண்ணுபாயோ
1: गठन गरेको हो।